0: புடவ நொறியும் புழதன்
1: தீரம்,
0: உலகமணியும் மலதன்
1: தோரம்.
2: ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ സമാപിച്ചു.